பர்த்தமாதி கிளுக்குமாரன் சஹிங்கா உங்குஹான் சத்துக்கர் நோல் தலாம் சரி துவா பர்த்தாண்டிங்கன் தர் செவத் ஸ்ரீலங்கா யாங் மங்கிஜார் டார்கெட் திகராத்து துஜு புலு துவா ரன் உந்துக் மலாரி கியமாங்கன் அஹிர்ன்யா தர் சிங்கிர் திங்கன் டோட்டல் ஸ்கோர் துவா ராத்துஸ் நாம் பரசிசி சத்லா மகான் சியாங் தி ஹாரி கல்லிமா சகாலிகுஸ் ஹாரி தராக்கிர் பர்த்தாண்டிங்கன் பமைன் ஸ்பின் கிதில் அல்சல் இந்தியா மான சுத்தர் மஞ்சாதி சோசோ குஞ்சி கியமனாங்கன் இந்தியா திங்கன் மரபுத் என்னாம் விக்கெட் பர பாபா கதுவா சிகாலிகுஸ் மஞ்சாதான் பர ஒலேஹான் டோட்டல் ப்ளூ விக்கெட் தலாம் சாத்து பர்த்தாண்டிங்கான் உந்துக் பர்த்தமா காலினியா சபுவா பஞ்ச பையான் யாங் திஹாரி திராஹின்யா ஹன்யா தலாம் பர்லாம்பியான் உஜி சோபா கதுவான்யா பமாய் பருசிய துவப்புலு எம்பாத் தாஹூன் இத்து ஜுகா தர் சதாத் சிபகை பமைன் ஸ்பின் இந்தியா தர் முடாயாங் பராசில் மங் உம்புல்கான் சப்புலோ விக்கெட் தலாம் பர் தாண்டிங்கான் உஜி சோபாதி லுவார் நகரி தமிக்கியான் தாடி வர்த்தா வடிதா வடிக்குத்னியா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆலியா

சுற்றுலா லாகு இன்ஸ்ட்ருமெண்ட் அலைய தாடி சொரோட சொரோட பண்டிங்கர் கமிஸ் ஹாஜிகன் கொமெண்டார் மந்திரி பட்டாங்க தன் இண்டஸ்ட்ரி பியூஷ் கோயல் மஞ்சரோ தீ சமாக்கிந்தாலாம்யா ஹொபுங்கான் சர்த்தா பண்டிங்கான்யா நிலை சேதுர்கிஸ் கமெண்ட்ரான் இந்தியா ஜப்பாங் சொராய மங்குண்டுங் கலங்கான் பிஸ்னஸ் ஜப்பாங் உந்துக் மனிங் காத்கான் இன்வெஸ்டாசி தான் கர்ஜசா மமரேகா தி இந்தியா பர்ணயா தயான் திருசுபுதி சம்பைக்கான் பாப்பா கோயல் தலாம் அச்சாரா ஜாமுவான் மக்கான் மாலாம்யாங் தி சிலிங்கார்கான் ஒல்லி பமரிந்தா உத்தரப்பிரதேஷ் பாகி தெலிகாசி செப்பாங் தி நியூ டெல்லி பாடா லப்பான் பிளாஸ் குஸ்துஸ் துவடிபு துவ புலுவன் நாம் யங் துரு தி ஹதேரி ஒலி கத்துவா மந்திரி உத்தரப்பிரதேஷ் யோகி ஆதித்யநாத் தலாம் சம்புதான்யா பாப்பா கோயில் மன தக்கான் பாபா இந்தியா தான் செப்பாங் மஞ்சலின் கமித்ரான் யாங் எரா தான் லங் லங்கிங் யங் பர்லெடா சங்கான் பாடா அன்ஸ்பிராசி பர்சாமா உந்துக்மா முஜூத்கான் பிரதமயான் கமா ஜுவான் க சஜி ஹத்ரான் தி கவாசான் இண்டோ பாசிபிக் இயா மஞ்சத்தாத் பாபா க ஹதிரான் தெலிகாசி தாரி பிரிஃபுக்தூர் யவான்சி மஞ்சர் மென்கான் சமாக்கின் லுவாசான் யா ஜங்குவான் கமித்ரியான் பிலாத்ரல் க இனி ஹிங்கா க வர்புகை நகார பாகியான் தான் விலாயா தி இந்தியா பாபா கோயல் மணி புத்கான் பாபா துஜு பில டிரான்ஸ்ஃபர்மாசி நேஷனல் யங் தி காஸ்காஸ் ஒலி பிரதான மந்திரி நரேந்திர மோடி மலிபுத்தி மான ஃபுக்தூர் பர்த்தானியான் டெக்னோலோகி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனர்கி தன்பர் தஹனான் இக்கோனமி ஹிஜாவ் தன் பீரு சர்தக குவாதான் லுனாக் பர்தவா படாபாதான் இந்தியா முடிப்புக்கான் பெண்டாங் பெண்டாங் தி மானாக்க குவாதான் இந்தியா தன் ஜப்பாங் சாலிங் மங்கலாப்பி யா மனகாஸ்கான் பாபாக்கா மித்ரான் இனி மல்லப்புய் சிக்கதார் பர்த்து முஹான் இக்கோனமி தன் மன் சர்மிகான் கொமிட்மெண்ட் பர்சாமா உந்துக் மஞ்சாதே மித்ரா தப்படாயா திலம் கம் அஜுவன் குளோபல் சுராயா மணிரோதி பொட்டென்சி இக்கோனமி உத்தரப்பிரதேஷ் யாங் தருஸ் பர்க மாங்க பாப்பா கோயல் மங்கத்தக்கான் பாபா நகரா பாகியான் தர்சி புத்தி விலாயக்க மிம்பிம் கத்துவா மந்திரி யோகி ஆதித்யநாத் திங்கபுரு பாயா மமுஜூத்கான் அம்பசீனியா உந்துக் மஞ்சாதி இக்கோனமி பட்னிலாய் சாத்து ட்ரில்லியன் டாலர் அமெரிக்கா செடிகாத் இயா மனத்தக்கான் பாபா போப்புலாசி உத்தரப்பிரதேஷ் யாங் பசார் தான் பென்னு அன்ஸ்பிராசி கொனெக்டிவிட்டா சங் சமாக்கின் பைக் மொமெண்டம் இண்டஸ்ட்ரி தர்த்தா தினாக கஞ்சா தர் ஹம்பில் மனிதியகான் நந்தாசான் யங் குவாத் பாகி டெக்னோலோகி தன் கல் யஹான் ஜப்பாங் உந்துக் மங்கலாய் தினாக கர்ஜா மூடா தன் பசார் யங் துருஸ் பர்க்கம் வாங் தே இந்தியா முருஜுக் பாடக்க தித்தே தாஹூன் நான் இந்திய ஜப்பாங்க நம் விலாஸ் யங் தி சிலங்கார் காந்தி பாட ஜூலி துவரிபு துவபுலு என்னாம் பாப்பா கோயல் மங்கடஸ் பாபாஹி எம்பிசி துர்கிஸ் யாங் மங்கட சாரி ஹுபுங்கான் கதுவா நகாரா தர்மாசுக் டார்கெட் ஜப்பாங் உந்து மனே அகான் இன்வெஸ்டாசி சபசார் சபுலு ட்ரில்லியன் தீதாலாம் சாத்து டெக்கெட் மந்ததாங் இய